0: without break with Ahalya FM 90.4 கேட்டு கேட்டு கூட
1: மலையாள பகவதி மலையாள பகவதி மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய் ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. നയൻതാരാവ பார்த்தா சக்சஸ்னா ஓவர்நைட்ல வராதுன்னு புரியும். ஒரு சாதாரண ஹீரோயினாக கரியர்ல ஆரம்பிச்சு பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல ஃபேஸ் பண்ணி இன்னைக்கே சவுத் இந்தியாவோட லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. ஒரு காலத்துல ஹீரோயின் ரோல்னா ஹீரோவுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கும். ஆனா நயன்தாரா வந்ததுக்கு பிறகு ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸுக்கு பெரிய மார்க்கெட் உருவானது. ஸோ அறம், கோலமாவு கோகிலா, நெட்ரிக்கன் மாதிரி நிறைய படங்கள். இன்னைக்கு ஒரு படத்தின் போஸ்டர்ல நயன்தாரா பேர் இருந்தாலே ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஒரு சேஞ்ச். இவ்வளோ நாளைக்கும் தமிழ் சினிமால இருந்து அந்த கல்ச்சர்ல இருந்து ஒரு ஷிஃப்ட், அதை நாம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ டேலண்ட், கான்ஃபிடன்ஸ், டெடிக்கேஷன்ஸ் இருந்தா, இந்த மூணும் இருந்தா நம்மளுக்கு நம்மளையே நம்பலாம், இந்த மாதிரி நிறைய சாதிக்கலாம். இப்போ எனக்கு எந்த பாட்டு ஞாபகத்துக்கு வருதுன்னு கேட்டா, நானும் ரவுடிதான் படத்திலிருந்து தங்கமே பாட்டு கேட்கும் போல இருக்கு. ஸோ பாட்டு கேட்டுட்டு திரும்பி வாங்க. உங்க கூட திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரோனா ஹலி எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

0: அடிச்சா போதும், அது அவன் பார்த்தா போதும்.
1: இன்னும் நல்லா சிரி.
2: அறிவில கையில் அடிபட்டு சிரிக்கிற
1: புன்னகையே.
2: இன்னும் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு அவன் கண்ணில் படுற மாதிரி சுத்து, அவன் பார்க்கும்போது கை வலிக்கிற மாதிரி ஆக்டிங் கொடு.
1: எஸ் சிவா.
2: ஓகே. ஓ
1: ஏய், அவன் முன்னாடி போய் வணக்கம் வச்சு தொலையாத.
3: ஏங்க
2: சொல்லுங்க, ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறீங்க போல.
3: என் ஃபோன் எப்போ கிடைக்கும்?

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം.
1: நிறைய வாட்டி நான் இந்த படம் பார்க்கணும் பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா பார்க்கல. குல்லனரி கூட்டம், எஸ். இந்த படம் வந்து ஒரு யூத் ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த படம் ரிலீஸ் ஆகி. ஃப்ரெண்ட்ஷிப், லவ், காமெடி, எல்லா ஃபேமிலி இமோஷன்ஸையும் ரொம்ப பேலன்ஸ் பண்ண மாதிரி எடுத்த ஒரு படம். ஸோ படத்தோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்த் என்னன்னா, ரொம்ப சிம்பிளான கேரக்டர்ஸ், ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். நம்ம காலேஜ் டேஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுற மூமெண்ட்ஸ் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஸோ சின்ன படம், ஆனால் நான் இப்போ பார்க்கும்போது அச்சோ கியூட்டான ஒரு படம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ பெரிய ஆக்ஷன் சீனோ இல்லை ஹெவி மெசேஜோ அப்படி எல்லாம் இல்லை, ரிலாக்ஸாக உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பாருங்கள். வீக்கெண்டில் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு எல்லாம் இந்த படத்தை நாம் யோசிக்கலாம், இல்லை இந்த படத்துக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஃபேவரட்டான ஒரு பாடல் இருக்குது, விழிகளிலே விழிகளிலே. ரொமான்டிக் சாங் அப்படின்னு சொல்லலாம், இல்லை கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தான சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த பாட்டு தான் அடுத்ததான் நம்ம கேட்க போகிறோம் ஆன் அஹல்யா எஃப்எம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹியர், ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. സയന്റിസ്റ്റ്, പ്രസിഡന്റ്, മിസൈൽ മാൻ, പല വിഷയങ്ങൾ ഞാപകത്തേക്ക് വരും ഇവങ്ങളെ യോസിക്കുമ്പോൾ. ഡോക്ടർ അബ്ദുൾ കലാം ആണ് അവരുടെ മികപ്പെരിയ അടയാളം എന്നാണ് നിങ്ങൾ കേട്ടിങ്ങനാ. അവർക്ക് കുഴന്തകൾ മേലെ ഇരുന്ന അൻപ്, നമ്മ യൂത്ത് മേലെ അവങ്ക വെച്ചിരുന്ന പാസോ കോൺഫിഡൻസ് അക്കര, അതെല്ലാം இன்னொரு மனுஷனால அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு எப்பவுமே நான் யோசிச்சுட்டே இருக்கும். அவர் எங்க போனாலும் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணுவாங்க, க்வெஸ்டன்ஸ் கேட்க என்கரேஜ் பண்ணுவாங்க. எனக்கு இப்போவும் அந்த ரீல் ஞாபகம் இருக்கு, சார் மை இங்கிலீஷ் இஸ் புவர் சார், ஸோ ஹி வில் இம்மிடியட்லி, அப்போ அவங்க உடனே சொல்லுவாங்க மலையாளத்தில் பண்ணு. ஸோ கனவு காண்றது மட்டும் போதாது, அதற்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தவர். இன்னைக்கும் இந்தியாவின் பல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரோல் மாடலாக இருக்கிற ஒருத்தர் தான் திரு அப்துல் கலாம் அவர்கள். ஸோ எஜுகேஷனோட பவரை நம்மளுக்கு புரிய வைத்தவர். எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, நான் இறந்தா எனக்காக ஒரு லீவ் கொடுக்காதீங்க, ஒரு எக்ஸ்ட்ரா டே எனக்காக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு, இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா டே ஸ்கூல் வச்சிடுங்க அப்படின்னு சொன்னவர். ஸோ அவங்கள யோசிக்கும் போது பசங்களை தான் முதல்ல ஞாபகம் வரும். ஸோ அதனால என்னமோ தெரியல, எனக்கு இந்த பாடல் தான் கேட்கணும் போல இருக்கு. வாயாடி பெத்த புள்ள, எஸ் கனா படத்திலிருந்து நிறைய கனவு காணோம்னு நம்மளை யோசிக்க வச்ச திரு அப்துல் கலாம் அவர்களுக்காக நம்ம இந்த பாடல் கேட்க போறோம். ஆன் அஹலி எஃப்எம், ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. അൻപിർക്കും ഉണ്ടോ അടയ്ക്കും താൾ. തിരുവള്ളുവർ சொன்ன மிகவும் அழகான ஒரு ஒரு கருத்துகளில் இதுவும் ஒன்று. வீட்டுக்கு டோர் இருக்கும், பெட்டிக்கு லாக் இருக்கும், ஆனா உண்மையான அன்புக்கு நம்மளால லாக் போட முடியுமா? சோ முடியாது. நம்ம மனசுல இருக்கிற அன்பு, பாசம், கருணை எல்லாம் ஒரு நாள் வெளியில தெரியும். சோ இந்த குரல் நமக்கு சொல்றது என்னன்னா, லவ், கைண்ட்னஸ் யாராலையும் மறைக்க முடியாது. அது நாம செய்யற விஷயங்களால அது வெளிப்படும். சோ அதனாலதான் இந்த ஒரு குரல் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகும் மக்கள் மனசுல வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சோ இப்போ வந்து, சோ நான் இது எங்க முதல்ல கேட்டேன்னா, விண்ணை தாண்டி வருவாய படத்துல இந்த போர்ஷன் அவங்க யூஸ் பண்றாங்க. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள். எஸ், அங்கதான் நான் இது முதல்ல கேட்டேன். அப்பதான் இதோட மீனிங் என்ன அப்படின்னு யோசிச்சு போனேன். சோ வினை தாண்டி வருவாயிலிருந்து இந்த பாட்டு தான் நாம கேட்க போறோம். எஸ், திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா. ஸ்டே டியூன்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
1: അടടടടാ, சென்னை மாதிரி ஒரு பிஸி சிட்டிக்குள்ள ஒரு நேஷனல் பார்க் இருக்குன்னா சொன்னா கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருக்கும். அதுதான் நம்ம கிண்டி நேஷனல் பார்க். டிராபிக், பில்டிங், சிட்டி லைஃபோட நடுவில் இருக்கிற இந்த கிரீன் ஸ்பேஸ் நேச்சர் லவர்ஸுக்கு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ். இங்க மான், மயில், ராபிட்ஸ் மட்டும் இல்ல, பல வகைகளை பேர்ட்ஸையும் பார்க்க முடியும். ஸோ ஃபேமிலி அவுட்டிங் ஆகவும், ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் விசிட் ஆகவும் இங்க நீங்க கண்டிப்பா போகலாம். ஒரு சிட்டிக்குள்ள நேச்சுரலா ப்ரிசர்வ் பண்றது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஸோ கிண்டி நேஷனல் பார்க்க கண்டிப்பா நீங்க போய் பாருங்க. நான் இதுவரைக்கும் போனதில்லை, ஆனா என்னோட லிஸ்ட்ல இருக்கிற ஒரு இடம். அங்க முக்கியமா ஸ்னேக் பார்க் கொஞ்சம் விசிட் பண்ணுங்க. ஹார்ட் ஆஃப் த சென்னை அப்படின்னு சொல்லணும் இந்த இடம். ஃபாரஸ்ட் ஆஃப் சென்னை அப்படின்னு கூட பல பேர்கள் இருக்கு. ஸோ இந்த டைம்ல அந்த ஃபாரஸ்ட்டை பத்தி பேசும்போது கொஞ்சம் பச்சையான ஒரு பாடல் கேட்கலாமா? வான்மகன் படத்திலிருந்து பச்சை உடுத்திய காடு பாடல் கேட்டுட்டு திரும்பி வருவோம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. തമിഴ് വാർത്തയ്ക്കാണ് ടൈം. യെസ്, ഇന്നത്തെ തമിഴ് വാർത്തയിൽ ஏக்கம். ஏக்கம்னா சேட்னஸ் இல்லை, நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஒரு ஒரு ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், இல்லை ஒரு காலத்தை நினைத்து ஏங்குற மாதிரி ஒரு ஏக்கம். ஸ்கூல் டேஸ்ல மிஸ் பண்ணும்போது வர ஏக்கம், இல்ல தூரத்துல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டை நினைக்கும் போது வர்ற ஏக்கம். சில நேரங்கள்ல ஏக்கம் வலிக்கும், ஆனா அது நம்மளுக்கு அந்த உறவினோட முக்கியத்தை நினைவுபடுத்தும். ஸோ அதனால தான் தமிழில் ரொம்ப அழகான அருமையான வார்த்தைகளில் ஒன்று தான் ஏக்கம். ஸோ ஏக்கம்னு சொல்லும்போது எனக்கு அந்த ஏக்கத்தை நினைவுபடுத்த மாதிரி ஒரு பாடல். ஸோ முப்பொழுதும் உன் கற்பனை படத்திலிருந்து கண்கள் நீயே பாட்டு தான் இதுக்கு ஆப்டான ஒரு சாங். ஏக்கம் என்னன்னு தெரிவிக்கிற மாதிரி ஒரு பாட்டு. பாட்டு கேட்டதுக்கப்புறம் திரும்பி வாங்க. திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா ஆன் அஹல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்ட்.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. മലയാളം ഓഡിയൻസ് നീങ്കനാ കണ്ടിപ്പാ ഇന്ന ഡയലോഗ് നിങ്ങൾ കേട്ടിരിപ്പീങ്ക. ഈ കൊച്ചു കേരളത്തിൽ എന്താടാ നടക്കുന്നേ, എന്നെല്ലാം നടക്കുത് ഇന്ന് ചിന്ന കേരളാവില്. അതുതാ ഇന്ന് റീൽസ് മീംസിലെല്ലാം നാം അടിക്കടി പാക്ര ഒരു ഡയലോഗ്. ആ തമിഴ് ഓഡിയൻസുക്ക് ഇത് ഒരു ഫെമിലിയർ ഫീൽ ഇരിക്കും. ഏനാ പല വർഷങ്ങൾക്ക് മുന്നാടിയേ നമ്മ കോമഡി കിങ് വടിവേലു സർ ഇതേ സ്റ്റൈലില് ഇന്നൊരു ഡയലോഗ് சொன்னாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்னு ஆல்ரெடி கேட்டாங்க. சோ லாங்குவேஜ் வேறையா இருக்கும், ஆனா டயலாக் வேறையா இருக்கலாம், ஆனா அந்த கன்ஃபியூஷன், அந்த ஃபீலிங், அந்த காமெடி இதெல்லாம் சேம் தான். அதனாலதான் இந்த டயலாக் இவ்வளவு வைரலா இருக்கு. சோ எனக்கு வடிவேலு பத்தி யோசிக்கும் போது டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்ற பாட்டு எதுன்னா வில்லு படத்துல இருக்கிற வாட மாப்பிள்ளை. சோ இந்த பாட்டோட நம்ம ஷோ இன்னைக்கு முடிய போகுது. சோ இவ்வளவு நேரம் உங்க கூட பேசிட்டே இருந்தது நான் தான். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா அண்ட் திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம் அண்ட் ஸ்டே டியூன்ட். பை பை, டேக் கேர்.

ஓடிய வாடலு சூடிய வாகன வாடிய சிந்தை திரும்பத்தா பூதனியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா நீவா.